0: நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியாங்க ஒழுங்கை மறக்க பொருட்டு வந்துடுவோம் எச்சா மறக்க பரவாயில்ல.
1: You're listening to Triple J.